கசும்பி கங்கே கண்ணத்தமிக்கா ஒவ்வே கசும்பி கங்கே அண்ணந்தேம்பா ஒவ்வே கசும்பி கங்கே நம்முங்கோரே.